கத்தி குலுக்கி தக்கா சக்கல கத்திக்கி தக்கா திக்கி சக்கல கத்திக்கி தக்கா திக்கி சக்கல கத்திக்கி தக்கா திக்கி சக்கல கத்திக்கி தக்கா குலுக்கி தக்கா குலுக்கி தக்கா குலுக்கி தக்கா திக்கி.